0: கழுகல் மூலி கருதிய கெம்பரே அந்தர யாயே வெவ்தாவல்லே தகத்திய ஹெலனா பியக்குடையட சினிஹச புதுமோ
1: சினிஹச புதா அம்மா வருன் வகே
0: ஜுனி விசி இக்க இரிதா

நகைய வினாடி துலகாய் மோதிதீங்க ரசனே தந்தங்களை பொண்டு பொண்ணு வகினும் சமாரத்தங்கள்ட்டி எக்ஸானட்டை வகினும் இதுங்க பாறைய வண்டிக்காக டிராஃபிக் வேடியும் அம்மாவே ஹை லெவல்லுக்கு வெசட்டு ஆரக்ஷாவின் விதியாக நெதியாய ஏட்டு மேட்டு வெட்டு தாலைக் பண்ணட்டு பரிசமுடையான் நாதனோ தேனிசா உபே வாகனேட்டு கமங்கன வாகனேட்டு பாதாவாக் வென்ன புலுவாங்க மே ஹமாவதானுமாக எனம் ஒந்த சிகியின் கல்பனாவின் கமங்க எனக்கு தமாய் மே விலாவை வாட்டின் ஹரி எதுக்கூட்ட பையின் என காட்டிய அப்பி வாகே குடையக்கே வாரகினியான் வெச கொய் விலேது கிலை தன்னுடைய அது உதய பாந்திரமே பாரு அங்கல்கினே கம்போனா ஏக்கின பலன் குமத்தி ரே தாடிய தாகின දවල් 12 වෙනකම් මම ඉන්නවනේ 0.7 0.3 93.5 93.7 මගේ නම් එක අයමත් කියන්නම් 0.7 0.3 93.5 93.7 තමයි මගේ නම් එක මේ නම් එකට පොඩි මැසේජ් එකක් තියෙනවා ආදරය කරන හැමෝම එකතු කරගෙන එතකොට තව දෙයක් කියන්න තියෙනවා ඉගෙන මං කියන්නම් ලස්සනට සින්දු කියන්න පුළුවන් අය පොඩක් ක්ලාස් වල ඉන්න මෙන්න මේ නම් එක ලියා ගන්න කොලයක් පෑනක් එහෙම ලෑස්ති කරලා තියා ගන්න හරි මං තව පොඩි වෙලාවකින් කියන්නම් උදේ 10 විනාඩි 15 වෙලාවට

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: பாட்டு போட்டில கலா கலாவே
2: ஆதிரி உணசும விரஹாவே வேதனாவே
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியன்னு
3: ஹாபித்து தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
2: ஆதிரணிய ஜோதிரணிய ஜோதி
1: ரசோதயே தந்தியேனு ரஹை ஜீவிதே
3: அடிமி ஆதிரே ஜீவமான ஹட
2: ஆதிரணிய ஜோதி இருதாராத்தி ஹதிட்டு ஹிமாலிக்க
3: ஜோதிராதாய ගැනීම තවල් 12 විනාඩි 46යි.

0: கழுக்கள் மூலே கருதிய கேம்பரே அந்தர யாயே வெவ்தாவல்லே தகத்திய ஹெலனா பிய குடையட சினிஹச புதுமு
1: சினிஹச பூதா அம்மா வருன் வகே
0: ஜுனி விசி இக்க இரிதா

0: கோல் டிரைவ் விக்கெட்டா
1: லக்கான ஈவினிங் டிரைவ் ஃப்ரம் தி சேனல் தட் ஷேப்ட் ஜெனரேஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டோரிஸ் யூ க்ரூ அப் வித் மூவிஸ் தட் ரெசனேட் Musicals that ignite the soul. Documentaries that open your eyes. All in one place. All on your terms. A legendary name returns. Redefining entertainment and reshaping the Sri Lankan entertainment landscape. This is not just streaming. This is the future of Sri Lankan entertainment. ITN Max.

0: கால் மூலி கரதிய கெம்பரே அந்தர யாயே வெவ்தாவல்லே தஹதிய ஹெலனா பிய குடையட சினிஹச புதுமு
1: சினிஹச பூதா அம்மாவருன் வகே
0: ஜுனி விசி எக்க இரிதா பியவருன் வெனுவென்

0: விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வ துணி சுரு கருப்பத்து சாதன உபயமியன சுரு
2: ஹபித்து தெனிம் ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
1: ரசோகையே தந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இறுதா ராத்திரி ஹத்துட ஹிமாலிக்க
2: ஜோதிராதாரய வினதியாக வெச்சதேன் கேலா பலாகே நீட்டியாம கபுட்டு அப்பே உணுவி கூடு ஹதலா பித்தரத் தாரவா මේ සිදුවන හැමදේම දේශපාලනිකයි. ඉතින් මේ සමාජය ගැන වෙන දේවල් ගැන ඔබටත් අදහසක් ඇති. අපි ගැනම කතා කරමු. Search Sideline
3: ඉරිදා උදේ 8ට වෙනසට කැමති ඔබේ අදහසට අපේ දුරකථන විවෘතයි 0703 935 937
4: අනුෂ්ක
5: රසංචනද සිල්වා අධ්‍යක්ෂණයක්
6: යනගමන් වෙලාව තිබ්බොත් අම්මලඟට ගිහිල්ලා යනවා කියලා පලයන් ගත් පුතේ.
5: සත්‍යන්තයේ රාත්‍රී 9ට ITN බලන්න. පටිගෙදර